Kansas hatarmet kule fengiro. Tindan sundan kuri ke Amerika. Amerika konten kuri wadu itu masih kuri ni. Best nama saya nak fokus tu nanti. Bola berpot. Konten yang eriter, teruk ke konten, teruk ke eriter, difaham kuri nak Amerika konten. Fonwa dalam bola, bahagian ke teruk ke konten kuri fonwa. Amerika konten bola tap best, eri ber. Kuntri kena kontrol kau dah kuri one nama sekon kau tu mana kau yang sah dan number kiri kau kena kena natua naga itu masa kau cubes cubes sih kena kena natua dah faham jasa betang kau lemah mana jasa tu bah tu kiri kau kau tu bola tef atau kuri fonwa di bola anepes Adams bola masa kau Adams sama Richard Richard kau dia kiri kau kuntri kau tu sah kau kiri fijo. Perubahan bani badu against perubahan ke soal number Boba dilak badu ke ekar number boleh nak memori ini Brendan kontere anak es bola tak kuriya Amerika kontere itu naga dini first number Robinson naga dini bola. Mufaharo, anak es di bawah Amerika satu anak berperfono adi bola, peruke konten difaku metode kerja Amerika konten bola tak peruke half ten sor number perfono adi bola, Mufaharo. Difaku, Fansas half minute kulai fa ini tindan sundan kuriga. Amerika. Fahaton. Terus goalkeeper. Gil bola tak kuri. Sensa kalau kari pun terkena bola tak kuri. Jelek cinting kuri metong hos kuri. Amerika half telefon wa. Amerika konten bola tak kuri. Terus ko half telefon wa. Nanti se Amerika konten kuri satu nombor. Amerika dia konten bodun di fah kuri bola. Metong ay kari. Bola tak Robinson. Robinson carry. Richard. Hey Adams. Hatar number. Adams hari mati kunci kerja. Sahaja number. Ever kuri. Kunci kerja bola tak kuri. One ni. Kunci malu kau dah. Kau kunci kerja natua. Mau one ni erit ceria. Natua apa? Negar itu masih kau ni. Enam skari dia. Teruk kau kunci kerja. Difa kuri. Teruk kau ha number. Difa kuri. Melanso. Melanso tifa kui bola beru dengan di fekona. Naga ni Amerika ni first number Robinson kona naga ni. Beru kui area teri beru Amerika ni hak kulun teri ni betul bade. Naga di kona area teri ni bodoh. Fonua masih kuri faham difa kuri perugue konten difa kau dia rekan yang konten kena kuri fonua albana ke Amerika konten dia kuri dini. Mifar perugue konten bola tet atau kuri metuna kaya jela tak kau faham air teri kuri konten yang difa kuri fonua di bola. Tak kau terasa nama saya kuri konten kuri kusaka kuli ni. Kuri itu kard tak kaf. Amerika ke Adams. Perugue ke ekar number. Bola kan dah orang teri. Usaha kuli ke Adam seri itu kau ada dikit. Mauricio boleh kena dalam teriak kuli usaha kuli ke itu kau ada dikit. Amerika pun teriak. Kontrin fahatom. Amerika kontrin. Kansas 9 minit kulu bici. Macam ke? Tiri kulu fonwa album itu orang yang care. Dia number guest.
டிஸ்ட் கிரிஃபனும் அது போல 67 பேர் மண்ணி ரெண்டு நம்பர் நகாத்தின் நகாத்தின் போல குஸ்கோ சத்தா நம்பர் வந்து போதும் ஃபாத்தும் திஃபா குறிப்பிடக்கு சத்தா நம்பர் தெரு கொண்டு பதிலாக கொடுத்து மட்டும் போதாக இருக்கணும் நட்டு ஆஃப் கூறிய திருத்தி இந்த வரிக்கு பதிலாக கொடுத்த ஃபேதர் இந்த போல ஃபாரோ திருக்க கொடுத்த திஃபா குறும சே கோரி அமெரிக்கா கொடுத்த ஃபேதி திருத்தி குஸ் போல பேர் சில்மன் ஐ சில்மன் ஃபுர்சத்தை நோக்கி பேர் கொலி சில்மன் ஃபேஜஸ்தா போல கொலி ஃபனுவாதம் கொலும் முத்திரேக்கு நகரம் அமெரிக்காஸ் அடம்ஸ் குரிய மிதன் கேரி ஹெங் குளத்திற்கு ஆட் நம்பர் போல் ஹேக் கிரிக்கெட் வாடன் ஹாஃப் கே மிட் வரைக்கும் அதை குரிய பதி ஃபேரே கேரி குளத்தை அதிஃபே நகா தினே திரு முழு கோஸ்கோங்க ரொபின்சன் அதை இந்த சாதி போல் ஃபாத்தும் பெருகை குளத்தை திஃபா குரிய திஃபா குரிய ஃபனுவா அது போல கெஸ் அமெரிக்கா குளத்திற்கு ஏரியா கேரி குரிய நகா தினே ஏரி திரு நகா தின் போல வாடன் சத்தா நம்பர் சில்மன் சில்மன் நம்பி ஃபால் போல் கேள்வி ஃபாத்த குளத்தை திஃபா குரிய பாருங்க குட்டியா ஃபஸ்ட் தொலஸ் எம் மினட் குளை அமெரிக்கா குளத்தே இடம் ஸ்திருத்தி தங்கள் ஃபாத்து சாத நம்பர் புரியுங்க அறிமுகம் ஹாஃப் மெதாசி டெஸ்ட் டெஸ்ட் கொண்டு போதா தாக்கு ஃபாத்தங்க எத்தினி மெதனோ மத்தி பெருகு ஹாஃப் கெத்தினே நபர் ஃபாத்தும் ஃபாத்தும் ரிச்சர்ட் ரிச்சர்ட் கொண்டு போதா கொரிய திருத்தி அறிமுகம் ஹாஃப் மெதாசம் பெருகு ஹாஃப் தரேன் பேருங்க கேரிங் கொடுத்த டிஃபன் போல் ஃபேக்டரி ஜெயில் ரோபின்சன் எனக்கு தீஹ நம்பர் புலிசிக் புலிசிக் குறி ஃபோனோ அது போல் இருக்கேன் ஒவ்வொன்றும் ஹூஸ்கோங்க அமெரிக்கா கொண்டு வதே குறி நகாதின் போலா தங்கள் பார நகாதி ஓணி ஃபாத்தும் எனக்கு சேர்த்தரே குறி குந்தரே போலத்தா குறி பதவி தமாசை குறி கோதகரி காரி அனுமஸ் காரி திஃபா குறி ஹத்தர நம்பர் திஃபா குறி போல எனக்கு சாஸ் லிபனி ரிச்சர்டு ரிச்சர்டு குறிய குந்தரி கன குன்ற கோத குறிய பெருகு ஹாஃப் தி வத் லெஃப்ட் குறி ஃபோனோ அது போல அவர் சேர்த்தர ஃபாத்தும் கீப்பர் ஃபர்ஸ்ட் தோஸ் டெமினேட் குளை ஃபர்ஸ்ட் தோஸ் டெமினேட் குளை ஃபிங்கர் ஃபுர்தம் ஹாஃப் குஜி கோல் தக்காக்கி தின சிமக்கு குறிகா அமெரிக்கா மெதுனா கேரி பார்த்தோம் பெருகு எப்படி திஃபாக்கு இப்போ மெதுனா மத்தி அத்லாஸ் அத்தான் கூறிய வண்ணனி அமெரிக்கா குண்டே கூறி திம்போல விஹினம் பரோ விஹினம் பரோ வண்ணனி ஏற்று ஹூஸ்கோ மொழி ஹூஸ்கோ மாதிரி நகாதி போல உங்க குளத்தர மொழி கடுமையாக கருப்பு பண்ணுவா மத்த குறிப்போல கேரி கோரி பெருகு குளத்தரியா போல அத்லி அத்லாஸ் கூறி ஆஃப் தி மெதாய் சாப் தாக்குள் ஃபாத் ஏறித்தரேன் கீப்பர் ஜெஸ்ஸாதி கீப்பர் குறி ஏரிய பேரும் எங்க குளத்தரே என்ன போல் ஃபேன் குறி ஜெயில் ஆஃப்தி தின் குறி ஹாஃப்க்கு மிதாசாம் குளத்தரே தீப் என்ன போல் ஃபேன் குறி ஜெயில் பேரும் கேரி பத்தாம் நம்பர் எடம்ஸ் சென்ட் சக்கல் கேரி எங்க குளத்தரே என்ன ஃபாத்தும் எடம்ஸ் எடம்ஸ் குறிய மிதன் ஹோஸ்கும் அமெரிக்கா ஹாஃப்க்கு தெரியும் பேருக்கு குளத்தரே சோழ நம்பர் எடம்ஸ் எடம்ஸ் எடம்ஸ் பத்தாம் நம்பர் கெசீரஸ் கெசீரஸ் போலத்த பேக்கர் ஃபஹத் எதின் ஹாஃப் மிதாய் சாப் சீன் கேப்டன் கோமேஸ் கோமேஸ் காரி குளத்தரைக்கன் குறி திருப்பின் ஃபோனுவா அது போல எடம்ஸ் இது ஃபைனல் குறி தெருக்கை குளத்தன் போலத்த தங்கள் ஃபாத் ஆடம் போகிற எலன்சோ எலன்சோ குறி ஃபோனுவா அது போல இது ஃபாரானி குளத்தரை வர ரீதிக்கும் அஸ் காதி குளத்த வெற்றி போல குறி கோஸ் எக்கன் மேக்கன் ஹுஸ்கும் வாடனை குளித்து மடக்கோதா குறி குளத்தரைக்கு நாட்டு வாஃபா சீதா கோதை ஃபோனுவா மசே குறி போல் ஃபாத் திஃபா குறி அனக்கு சீதா பெருக்கு கொண்டு பெருக்கு கொண்டு பிரிஃபோனுவா அது போல இது மா மத்தி மத்தி ஹோஸ்டன் மத்தி பேர்

0: முதலாய் தரிங்க தெரே திமன் ரஸ்கலாங்க ஏவரென்ன தெவ்வா தெவ்வும் எய் திமன் ரஸ்கலாங்க ஏவரென்னங் ஹேவ் கந்த தெவ்வும் கா அவஸ்வே ஓடி கண்ணவனி கம ஏவரெங் ஹீ குரணி ஹியே அதி கியத் ஏவரென்ன ஏகம்க ஹகீக நேங்கனியே
1: இன்னல் லதீன ஹும் மின் கஷ்யத் ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன்
0: ஹமகஷவரம் ஏவரென்னி ஏவரெங்க வெரி ரஸ்கலாங்க பிர்வெத்வமும் ஏகலாங்க அஜாப பிர்வெத்வாமி ஹுன்னே.

அதி ஏவரெண்ணி ஏவரெங்கே வெறி ரஸ்கலாங்க ஹதரத ஹம கஷவரம் ஏவரெங் எம்பரி தானே கமாமெது ஏவரெங்கே ஹித்த பிருவெத்வெகும் வாஹால் சதகாத்துகே கொத்தும் ஏவரெந்தே இச்சே தேமி உன்னே.

மியத் ரோய் ஹேரி நுகுவாஷ் ஹமகாஷவரும் தியப மீஹுன்னக திமன் ரஸ்கலாங்க ஹதரத்தகுன் நஸ்ரு வெரிக்கமின் நுலிபேனதே.

திமன் ரஸ்கலாங்க ரஹ்மல்லவ்வா எவரெங்கே கிபாகாவா தத்திகன் திமன் ரஸ்கலாங்க ஃபில்லவி நமஸ் எவரெங்கே மகுஃபுரெதுமுகா தெவே நுதவே தனென் நேங்கே கொத்துகா எவரென் தெமிதிபீஹே.

0: அதுக்கத்துறது கவர்மெண்ட்ஸை தான் திருப்பி சொன்னா தீ அடிவடா தீ கவுசாதான் நியூமேக்கே கவர்மெண்ட் அடி வந்து ஸ்டேடியம் வளர்த்தி ஒரு சப்போர்ட்டர் உங்க
1: திருப்பி
0: என்ன பண்ணி சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்ட்

மினிட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் மிஸ் சொன்ன நடத்தி பெனல்ட்டி ரேத்தரேக சுவிஸ்க்கு தினே ஹத்திரி ஃபாஸ்ட் குழுந்தனி டீரேக அருமத்தி ஸ்மார்ட் கொள்ளை அபோரி குழுந்தரி ரெஃபரி வாக தக்காத போல குழுமத்தி திபி கத்தர் தக்குந்தரி அவாக தக்காத கீப்பர் கொபெல்லி கீப்பர் மெதுத்தே குறிய திம்போல அக்காஞ்சி அத்லாக் குறிய அறுபத்தி ஒரு குளுத்திரேன் தங்களை ஃபாத்த திம்போல ஜக்கரியா எங்கே போல கொடுத்த தங்களை ஃபாத்த ஜி லஃப் ஃபாத்தும் எத்தனை இத்திரே குறி எல்வேடி எல்வேடி குறிய தீப் குறிய தான் குறி அக்காஞ்சி அக்காஞ்சி குறிய ஃபோன் வாழ் போல ஹாஃப் மெதாசம் கத்திர ஹாஃப்ஸ் குளுத்திரி குறிய மிதனை பெனல்ட்டரியா கணாதி மாதம் அறுபத்தி ரொம்ப கோல் அறுபத்தி ரொம்ப கேரிங்கி குறிய ஜி லஃப் பெனல்ட்டி நாகா தேவத்த மசே குறி மிஃபாரோ போல தங்களை பார்வை அணிஜாம கத்தர் குளுத்திரி திஃபா குழந்தை கேஸ் பெனல்ட்டி அரியா காரி குறி குளுத்திரே எத்திரே தீப் பெனல்ட்டி எத்திரே கேஸ் கத்தர் குளுத்திரி திஃபா குறி கத்தர் ஹுரிஹா குளுத்திரி ஏரியா தெரியுங்க திபி எல்வெடி போலா தாஃப் குறிய திம்பள ஃப்ரேலா ஃப்ரேலா குறிய திம்பள அத்லே மரபணு குறிய தேவத்தை மசே குறி டோயே டோயே போல கொண்டோ பெனல்ட்டி காது எத்திரே பதிக்கு டீரே காரி தங்களை குறிய பெனல்ட்டி கணக்கு தங்களை ஃபாதர் குளுத்திரி கேன் குறிய திம்பள கொண்டோ கொள்ளா குறிய மிதி கேப்டன் ஜாக்கா போல அட்லா குறிய திரு திரு ஃபுரா போல ஃபாரோ பெனல்ட்டேரியா தெரியக ஒரு குளுத்திரியா திஃபா குறி ஹாஃப் மெதிங் சாபம் வேறு வி லயக்குரிய ஃபோனோ அது போல சுவிஸ்கே எழுதும் ஜக்காய ஜக்கா மெதா ஜில்ல அருமதி குறி குளுத்திரியா தீஃபி ஐ பஷா எண்டு பஷா குறிய ஃபோனோ அது போல பெனல்ட்டி எத்தனை பெனல் கொண்டு கார் குளித்திர போதும் குறிய போல கோல் நிறைய தெரிய ஒரு குளுத்திரியா ஜா ஜாவ காரியத்திய கீப்பர் போல திஃபா குறவங்க தெரியக ஃபவுல் குறிக்கம் ஆளுகொண்ட ஹீவன் ரெஃபரி தக்க ஒரு பெனல்ட்டி இயக்க நம்ம ஆளுகொண்ட போல லஃபா குற வேண்டி இதே குளுத்திரி வெட்டி போத்தி கீப்பர் கத்தர் கீப்பர் அபுனாடா சொத்தி வெட்டிஃபா அது சுவிஸ் குளுந்திரியா சொத்தி வெட்டிஃபா சுவிஸ் குளுந்திரியா அத்துக்கே சுவிஸ் குளுந்திரி நகாஃபி விஹி நம்பர் தினி ஜக்கரியான பெனல்ட்டி ரேத்திரி நகா திம்போல போலும் குறிய ஃபோனவாதி சுவிஸ் குளுந்திரி போலும் குறிய ஃபோனவாதி கூட ஆஃப் சைடு கம்பாப் சபா ரிப்ளை தக்க கீப்பர் குளுந்திரி அஜாஜோ கீப்பர் திஃபா குரங்க போல குளுந்திரியாக வெட்டுனி எனக்காக ஜீஃப் கீப்பருக்காக ஜீஃப் கீப்பர் ஃபர்வா தனி தேரம் மினிட்டு மிஹார் மத்தி குறி மிஹார் பெனல்ட்டி விஆர் பலா இப்ப பெனல்ட்டி எத்தோ இதே மாதிரி ரிப்ளே ஃபினிங் அருமன சுவிஸ் குளுந்திரியா ஆஃப் சைடு ஒரு காலத்துக்கு ஃபினிங் ஆஃப் சைடு வர போட மிபதன் இப்போ பெனல்ட்டி எத்தோ பெனல்ட்டி எக்கம நிம்மாஃபே ஆளுவன் மிஹார் மத்தி ரெஃப்ரி டிசிஷன் முதக்க கீப்பர் போல கஜா போல விஸ் துவாலி பஞ்சு கொல்லி ஃபஹம் ரிப்ளே ஃபினி குளுந்திரியா ஆகி போல அது மாதிரி தெந்த குளுந்திரி ஜூனியர் போலோத்தி கீப்பர் பஞ்சு கொல்லா கீப்பர் பொல கும்பசருக்கு அணியாக எகித்தின ஃபர்வா அதே மாதிரி ஃபுதர் இருக்கொள்ள வெஜ் தனுமதி ட்ரோன் விசிங்க சாதம் நிட்டு மிஹார் மத்தி குழை கீப்பர் மியார் ஃபர்வா ஹோதே குள்ள தெதுவே லாஃப் கத்தர் குளுந்திரி அது கீப்பர் வாஹ தக்கா லாஃப் கத்தர் எகார நம்பர் குளுந்திரி ஆஃபீஸ் ரெஃப்ரி குளுந்திரி நான் வாஹ தக்கா லாஃப் ஏரியா பேர் நீ ஜெஹிலி குளுந்திரி மிஸ் பேர் நிக்மி லாஃப் பெனல்டிரியா பேர் கீப்பர் கராபுனே சாத்துமா மடுக்குராஷே பெனல்ட்டி குறிய ஃபோனவாலர் குளுந்திரி திவெஞ்சி போலே ஒரு ஃபாத்துவக்கம் பார்த்து குளுந்திரி ஃபாத்த ஜஸ்தனி ரெஃப்ரி சுவிட்சர்லாண்டில் லீஃபே பெனல்ட்டி எம்மி நம்ம கீப்பர் போல ஹோதோத்திரே குறி ஃபவுலாக குடிக்கும் காடை நுதக்க பெனல்ட்டி தீப் மோதி பெனல்ட்டி குறிய ஃபோனவாத எம்மி என்னி குறிய கூலே எம்போல மிஹார் கீப்பர் அறிந்து காடு தக்கி கத்தர் கீப்பர் அறிந்து கார் தக்கா பெனல்ட்டி குறிய ஃபோன் வாங்க கோசம் ஏறி எம்போது அதுக்கு ரெஃப்ரி கோஸ் கீப்பரே வாக தக்காத